சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. கேட்டு மகிழ்வுகள் நேயர் சொந்தங்களே, இன்று நடிகர் ஆர் முத்துராமன் நடித்து முத்துராமனுக்காக கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரல் கொடுத்த பாடல்கள் அனைத்தும் வளம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்களே, நடிகர் முத்துராமன் ஆர் முத்துராமன் நடித்து அவருக்காக கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரல் கொடுத்து பாடல்கள் அனைத்தும் வளம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்களே, பாடலுக்கு ஆரம்பத்தில் ஒரு சரணம் கொடுக்கப்படும், அதற்கான பல்லவியை கண்டுபிடிங்கள். நேர் சொந்தங்களே, இன்று புதிர் போட்டியில் சரணம் கொடுக்கப்படும், நீங்கள் பல்லவியை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், முதலில் வரும் அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து தனிப்பக்கத்தில் தாருங்கள். நேர் சொந்தங்களே, 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் விடைகளை தாருங்கள். நேயர் சொந்தங்களே, நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு அம்மன் பாடல் ஆடிவெள்ளி 4 வெள்ளியை முன்னிட்டு ஒரு பக்தி பாடலுடன் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. அதற்கு முன் நான் கூறினேன் அல்லவா, அந்த புதிருக்கான சரணத்தையும் கேட்டுவிடுவோம். நேயர் சொந்தங்களே,

என்ன நேர் சொந்தங்களே, பாடலின் பல்லவியை கண்டுபிடித்து விட்டீர்களா? கண்டுபிடித்து தனிப்பக்கத்தில் தாருங்கள் நேர் சொந்தங்களே. இது அம்மன் பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே வளம் வர இருக்கிறது.

இறைவன் அருள் கிடைக்கட்டும், யாருக்கு என்று தெரியவில்லை, அனைவருக்கும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் என்று சுழச்சர் விஜயஸ்மர் நடனம். அது புதிருக்கா? இன்று புதிரெல்லாம் புரியாத புதிராகவே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு புதிர் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதில் இருவர் விடையை தந்துள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்களும் சுழச்சர் விஜயஸ்மர் அவர்களும். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்று அழகான விடையை தந்துள்ளார்கள். இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் இன்று கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நடிகர் ஆர் முத்துராமன் நடிப்பில் அவருக்கு குரல் கொடுத்த கே ஜே எஸ் எஸ் அவர்களின் பாடல்கள். இதோ நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக

என்ன சொந்தங்களே, அருமையான ஒரு பாடல். மயங்குகிறாள் ஒரு மாது, மாது மட்டும் மயங்கவில்லை, அனைவரும் மயங்கினோம் இந்த பாடலை கேட்டு. அழகான ஒரு அருமையான பாடல், கேஜேஎஸ்எஸ் அவர்கள் குரலில். பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சென்னை பாரதி தன்பால் அவர்கள் கக்க போ என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் வேற கேரள முதலம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள், வணக்கம் வாருங்கள். கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல், யேசுதாஸ் அவர்கள் குரலில் பாடல் இனிமை என்றும் பாராட்டினார்கள், நன்றி. சுழச்சேரி விஜயகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேஜே யேசுதாஸ் பாடல் இனிமை அருமை, பாடல் தேர்வு சிறப்பு என்றும், மிக இனிமை, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டினார்கள். கேஜேஎஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றி. மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, வணக்கம் ஐயா வாருங்கள். மற்றும் அழகான அருமையான வாழ்த்து பாடல், கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை விஜயபாஸ்கர், அழகான ஒளித்தரத்தில் பாடல் அருமை ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா, இனிய மணிய மதிய வணக்கத்துடன் இணை அனை அனைவருக்கும் மணி மதிய வணக்கத்துடன் இணைந்துள்ளார், வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அன்புடன் வரவேற்கிறோம், நன்றி. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் ஒழித்த பாடல், மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றி. பாடலை கேட்டு வாழ்த்திய நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் இது அந்த புதிருக்கான பாடல், ஆம், சரணம் கொடுக்கப்படும் பல்லவியை கண்டுபிடியுங்கள் நேர் சொந்தங்களே.

என்ன நேர் சொந்தங்களே, கண்டுபிடித்து விட்டீர்களா? கண்டுபிடிங்க நேர் சொந்தங்களே. அடுத்த பாடலாக இதோ ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது நேர் சொந்தங்களே. மலைச்சாரலில் ஒரு பூங்குயில் என்று பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சென்ற பாடலுக்கு படத்தை உறவு சொல்ல ஒருவன் என்று பதிவிட்டுள்ளார் அழகர் ஐயா அவர்கள். சென்னை பாரதி தன்பால் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து பாடல் சூப்பர் அருமை என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள்

சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். கோவை காயத்ரி அவர்கள், அழகான அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். சொல்லித்திரு விஜயலட்சுமார் அவர்கள், குரூப்பில் போடாத மகன் என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள். நிச்சயமாக தனிப்பக்கத்தில் தாருங்கள், உங்கள் விடையை யாரும் காப்பி அடித்து விடக்கூடாது என்பதற்காக. கரு ரகுபதி ஐயர்கள், ஐயா வேண்டாம் ஐயா, இந்த விளையாட்டு விட்டுவிடுவோமே. விஜயலட்சுமார் அவர்கள், அடடா ஆஹா சூப்பர் என்று பாராட்டினார்கள். அழகர் ஐயா அவர்கள் படத்தின் காட்சியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், அடியா தாடி என்று பாடல் அருமை என்று பாராட்டினார். ஆமாம் ஐயா, வந்திருக்கலாம். கரு ரகுபதி ஐயார்கள், சாந்தா ஏன் பாடல் நின்று விட்டது? என் அம்மா கீழே இருக்கிறார்கள் ஐயா, அவர்களைத்தான் போய் கேட்க வேண்டும். எங்கள் அம்மா பெயர் அதுதான். நான் கேட்டுவிட்டு வந்து செல்கிறேன் ஐயா, ஏன் நின்று விட்டது என்று. அழகாக கொடுக்கப்பட்ட அந்த சரணத்திற்கான பல்லவியை அன்புள்ளங்கள் அழகாக தந்துள்ளார்கள். மோகன புன்னகை ஊர்வலம் என்று கோவை காயத்ரி, சுலைச்சர் விஜயர்ஸ்மர் அவர்கள், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அனைவரும் அழகான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன்

என்ன நேர் சொந்தங்களே, அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சோலச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் அடடா ஆஹா வேற லெவல் பாடல் என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் அம்மன் பாடல் வந்தவுடனே தீபம் கற்பூரம் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று நினைக்கிறேன், மன்னிக்கவும் தெரியாமல் வந்துவிட்டது. பாடலுக்கு ஸ்டாரும் வழங்கினார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் கண்ணபுர நாயகியே மாரியம்மா சிறப்பான ஆடி மாத பாடல் என்று பாராட்டினார், நன்றி ஐயா. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சரணத்திற்கான பல்லவி வீணை பேசும் என்று, வாழு என் பக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து என்று அழகாக விடை தந்துள்ளார், நன்றி ஐயா. தனிப்பக்கத்தில் தாருங்கள் ஐயா. சோலச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், ஏசுதாஸ் குரலில் பாடல்கள் அருமை அழகு, புவனேஸ்வரி மேம் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், பாடல் இனிந்த நன்றி என்றும், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பாடல் இனிமை என்று பாராட்டினார்கள். மதுரை மாட்டுத்தாணி அழகர் ஐயா அவர்கள் வாழ்வு எங்கள் பக்கம், அனைவரின் பக்கம் ஐயா, அப்படி சொல்லுங்கள் ஐயா, என் பக்கம் என்று நீங்கள் மட்டுமே வாழ்வை வைத்துக் கொள்ளாதீர்கள், அனைவரின் பக்கமும் வைத்துக் கொள்வோம். கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயா அவர்கள் ஆத்தாடி மாரியம்மா, ஆமாம் ஏன் இந்த பக்கம், எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கும் புரியாமல் தான் இருக்கிறது ஐயா, புரியாத புதிராகத்தான் இருக்கிறோம், இருக்கிறோமா இருக்கிறேனா, இருக்கிறேனே வைத்துக்கொள்வோம், நீங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஆடி மாதம் வந்தாலே வந்துடுவாங்க, யாரு மாரி அம்மா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு, கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியானுடையை தேன்மொழி முருகன் அவர்களும், சொலைச்சர் விஜயஹர்ஸ்மர் அவர்களும், கோவை காயத்ரி அவர்களும், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும், மதுரை மாவட்டத்தாணி அழகர் ஐயா அவர்களும் அனைவரும் அழகாக பதில் தந்துள்ளார்கள். வீணை பேசும் வாழ்வு என் பக்கம் என்று உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடல் வருவதற்கு முன் இதோ இந்த புதிரையும் கேளுங்கள். சரண

நேர் சொந்தங்களே மன்னியுங்கள், மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே, கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திலிருந்து இது பாடல்.

சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஒரு பாடல் வந்ததல்லவா, அதற்கு புன்னகையுடன் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, சிரித்து கொண்டே இருங்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். நன்றி. மற்றும் ரகுபதி ஐயா அவர்களை கேட்கிறார், யார் இவங்க புதுசாக இருக்குது, புதுசு புதுசாக கண்டுபிடிப்பார் ஐயா நம் நாட்டாம் ஐயா அவர்கள், அதற்கு அவருக்கு அதுதான் வேலை. சென்னை பாரதிதாசன் அவர்கள் பாட்டு சூப்பர் என்று பாராட்டினார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், ஐயா இன்று ஒரே குழப்பமாக இருக்கிறது, இந்த மாதிரி பாடல் வருவதில்லை, பாடல் மாறி மாறி வருகிறது, எனக்கே ஒன்றும் புரியவில்லை ஐயா. சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சுழச்சர் விஜயஹர்ஷ்மர் அவர்கள், யார் என்று கேட்டுள்ளார். ஆமாப்பா ஆமா என்று ரகுபதி ஐயாவர்கள் பதில் தந்துள்ளார்கள். சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் கரு ரகுபதி ஐயாவர்கள். இதை தான் எதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். அறிவழகன் ஐயாவர்கள், நாட்டாம அண்ணனை தான் அக்கா சும்மா கேட்டேன் என்று விஜயஸ்மார் அவர்களுக்கு பதில். சென்னை கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், ஐயா ஆடி மாத வெள்ளியை முன்னிட்டு இன்று உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை ஐயா, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன், இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன், அது பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் ஐயா, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. சோலைச்சேரி விஜயஸ்மார் அவர்கள், அழகான பாடல், வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு பாடல், ஆகா ஆகா மிக இனிமை, தேங்க்யூ புவனேஸ்வரி மேம் என்று பாராட்டினார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், நான் வந்த யோகம் போல, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், இதே ராகத்தில் கே ஜே எஸ் தாஸ் பாடல்கள் அத்தேர்வு அருமை, சகோதரி புவனேஸ்வரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. மதுரை மாட்டுத்தவணி அழகர் ஐயா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை, எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் அருமை, நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டினார். கோவை காயத்ரி அவர்கள், ஒவ்வொரு பாடலும் மிக அருமை, இனிமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி. சோலைச்சர் விஜயஹர்ஷ்மர் அவர்கள், இரண்டு நாளாகவே இப்படித்தான் என்று ஒரு பதிவு, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடையை, வீணை பேசும் அதை மீட்டும், அதுதான் மாறிவிட்டதே. ஆமாம், செல்லப்பிள்ளை சரவணன் என்று அழகர் ஐயா அவர்களும், சோலைச்சர் விஜயஹர்ஷ்மர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள். செல்லப்பிள்ளை சரவணன் என்று அதுவே வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இதே ராகம் நிகழ்ச்சிக்கு அழகான இடைக்கால பாடலை தேர்வு செய்த சகோதரி புவனேஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மதுரை மாவட்டத்தோடைய அழகர் ஐயார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி உணவு வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் ஒரு புதிர் பாடல், இதோ கேட்டு மகிழுங்கள்.

என்ன நேயர் சொந்தங்களே, சரணத்தை கேட்டீர்களா? கேட்டு விடை எழுங்கள். அதற்கு முன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இதோ பெண் ஜென்மம் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது புதிதாக கேட்கப்பட்ட அந்த பாடல்தான் செல்ல பிள்ளை சரவணன் பாடல்.

ஒலிச்சென்ற அந்த பாடல் பெண் ஜென்மம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் ஆர் முத்துராமன் அவர்கள் நடிப்பில் அவருக்காக கே ஜே ஏசுதாஸ் குரல் கொடுத்த பாடல்கள் அனைத்தும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒலித்த அந்த பாடல் அருமையான பாடலை பாராட்டி இதயம் ஒரு கோயில் எல்லாம் வந்திருக்கிறது, ஏனோ தெரியவில்லை, எனக்கு வரவில்லை, உங்களுக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். கரு ரகுபதி ஐயா அவர்களும் வெட்கப்படுகிறார், ஏனோ தெரியவில்லை. அறிவகன் ஐயா அவர்கள் இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல் என்று குறிப்பிட்டுள்ளார். பாடல் எல்லாம் இங்கு சரியாக இருக்கிறது ஐயா. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். கரு ரகுபதி அவர்கள் ஆஹா என்று அப்படியா என்று கேட்டுள்ளார். அப்படிதான் ஐயா. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் செல்லப்பிள்ளை சரவணன் பாடல் இனிமை என்று பாராட்டுள்ளார். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் செல்லப்பிள்ளை சரவணன் திருச்செந்தூர் வாழும் சுந்தரன் பாடல் நல்ல இசை தரத்துடன் ஒலிக்கிறது, கேட்க அருமையாக உள்ளது. நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. சொல்லிச்சர் விஜய் ஹரிசுமார் அவர்கள் அருமை இந்த பாடல், செல்லப்பிள்ளை சரவணன் பாடல் அருமை தேர்வு என்று பாராட்டுள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை மிக இனிமை இந்த பாடல் என்றும். கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் சூப்பர் பாடல் என்று பாராட்டுள்ளார். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, உங்கள் செல்லப்பிள்ளை சரவணன் இல்லை, உங்கள் மகேஸ்வரன் ஐயையா, வணங்குகிறோம் ஐயா மகேஸ்வரனை. சிறப்பு. விஜய் அரசுமார் அவர்கள் அசத்தல் என்று பாராட்டுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் உங்கள் செல்லப்பிள்ளை மகேஸ்வரன் என்று மீண்டும் ஒரு பதிவு. அறிவகன் ஐயா அவர்கள் செல்லப்பிள்ளை பாடல் சூப்பர், நாங்களும் செல்லப்பிள்ளை தான், அவரவர்கள் தாய்க்கு அவரவர்கள் செல்லப்பிள்ளை தான் ஐயா. கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள் செல்லப்பிள்ளை சரவணன் பாடலை நான் சபரி பண்பலையில் தான் கேட்டேன், சிறப்பான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி நன்றி தெரிவித்து கொண்டு கொடுக்கப்பட்ட பாடலுக்கான விடையை யாரும் சொல்லவில்லையே. அதை நானே ஒளிபரப்பிவிடுகிறேன். சரணம் கொடுக்கப்பட்டு இருந்ததல்லவா, அதற்கான பாடல் இதோ வருகிறது. ஏழைக்கும் காலம் வரும் என்ற திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒலித்தது. இதோ பாடல் வருகிறது. அதற்கு முன்பு அடுத்த பாடலுக்கான சரணம் இதோ கேளுங்கள் நேர் சொந்தங்களே.

0: என்ன நேர் சொந்தங்களே, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஏழைக்கும் காலம் வரும் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வந்தது. எங்களுக்கும் காலம் வரும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்று வரும் தெரியவில்லை. அந்த காலம் வரும் ஆனால் வராது என்று நினைக்கிறேன். பார்ப்போம். பொறுத்திருந்து ஒழித்த அந்த அழகான பாடலுக்கு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், உங்கள் செல்லப்பிள்ளை மகேஸ்வரன் என்ற பதிவிற்கு ஸ்மார்ட் என்னாச்சு, இருக்கிறார் ஸ்மார்ட்டாகத்தான் இருக்கிறார், ஒன்றும் குறையில்லை. நாகர்கள் மகேஷ் ஐயாவர்கள் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அறிவழகன் ஐயாவர்கள் ஒழித்த அந்த சரணத்திற்கான பல்லவி, சத்தியமாக தெரியவில்லை ஐயா, எனக்கும் தெரியாத ஐயா. கரூர் ரகுபதி ஐயர்கள் மண்டையை பித்து கொண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். வேண்டாம் ஐயா, விட்டுவிடுவோம், நமக்கு வேண்டாம் இந்த வீர விளையாட்டு. சென்னை பாரதிதாசன், ஐயோ மயக்கமே போட்டு விட்டார்கள், ஏனோ தெரியவில்லை இந்த மயக்கத்திற்கான காரணம். புதிர் வந்தது அதற்கா தெரியவில்லையே. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நடனமாடிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கும் உரியத்தான பாணியில் புனையை கண் கொண்டு வந்து ஒவ்வொரு பாடலில் இடையில் வரும் கவிதை எங்கே எங்கே, கவிதை காணாமல் போய்விட்டது. கவி தை இல்லை, வீட்டில் கவி தா இருக்கிறார்களா பாருங்கள் ஐயா, அதுவே போதும் உங்களுக்கு. கவி தை வேண்டாம், தாவை வைத்துக்கொள்ளுங்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அமைதியாக அனைவரும் பாடலை ரசிக்கிறார்கள் போல, சிறப்பு. ஆமாம் ஐயா, நிச்சயம். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், வேரிஸ் கவிதை, வேரிஸ் கவிதை, வேரிஸ் கவிதை வருகிறது, வருகிறது, வருகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், மனதில் தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். அறிவகன் ஐயாவர்கள், நமக்கும் காலம் வரும் ஐயா, காத்திருங்கள். நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஐயா வந்துவிட்டது, கவிதை வந்துவிட்டது, கவிதை வந்துவிட்டது ஐயா. கவிதைக்குரியவர் அனைவருக்கும் வணக்கம், இதயராக சிறக்க வாழ்த்துக்கள். என் விருப்பமாக ஐயா படத்தின் பெயரை கொடுத்துள்ளார் ஐயா. நிச்சயம் பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடை, இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் என்று சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் சிறப்பாக பதிலளித்துள்ளார்கள். நல்ல பெண்மணி என்று படத்தின் பெயரையும் தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நீங்கள் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: இங்கே வந்து வானத்தையும் குழப்பது, சபரியும் குழப்பது.
0: ஒன்றும் குழப்பம் இல்லையா, தெளிவாகிவிட்டது உங்களுக்கு, அப்படித்தான் தோணும்.
1: இன்னும்
0: இல்லையா ஐயா?
1: வாயிலே
0: போட்டுக்கிறேன்
1: ஐயா. நல்லா குடுத்திருக்காங்க, பணிவெல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். நீங்கள் அழகாக தொகுத்து வழங்குறீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். வெள்ளிக்கிழமை அம்மன் பாடல்கள்லாம் வருது, ரொம்ப சிறப்பு. மற்றபடி இந்த பறவைகள் தான் நல்லா இருக்கு. நிகழ்ச்சி நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகர் ஐயா அவர்கள் நேரலையில் வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வருவதற்கு முன்பு இந்த சரணத்தையும் கேளுங்கள் நேர் சொந்தங்களே.

கேட்டீர்களா நேர் சொந்தங்களே? எனக்கு தெரியாது இந்த பாடல் எல்லாம் என்ன பாடல் என்று. உங்களுக்கு தெரிந்திருங்க தெரிந்தவர்கள் பதிவிடுங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வரையறுப்பது நல்ல பெண்மணி திரைப்படத்திலிருந்து இனங்களிலே என்ன இனம் பெண் இனம் என்ற இந்த பாடல். இதோ

நல்ல பெண்மணி நல்ல பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம். இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் என்று சிறப்பான ஒரு பாடல் வளம் வந்தது. பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள், நாங்களும் வரலாமா ஐயா நேரலையில்? வாருங்கள் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாருங்கள், உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும் மிக இனிமை இந்த பாடல் என்றும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் கேஜேஎஸ் அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றி. சென்னை பாரதி தன்பால் அவர்கள், சிறப்பு மிகச்சிறப்பு சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், எனக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றும் தெரியும். ஆஹா, அருமை ஐயா. நீங்கள் என்ன இனம் ஐயா? இதை கேட்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறதா என்று தெரியலே. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இது வடையினம் மெதுவடையினம் அப்படி என்று சொல்லலாம். மெதுவடையினமா ஐயா? இது நாலாவது இனம், இது புலி போல் இருக்கிறது ஐயா. கோவை காயத்ரி அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. சுழச்சேரி விஜயரசுமர் அவர்கள், அருமையான பாடல் என்றும். அறிவழகன் ஐயா அவர்கள், இரவு 7 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கா ஐயா? இருக்கா இல்லையா என்று அப்பொழுது தெரியும் ஐயா, இப்பொழுது தெரியவில்லை எனக்கு. விஜயாஸ்மர் அவர்கள், இருக்கு அறிவு. ஐயோ, இன்று என்ன கிழமை? ஆமாம் ஐயா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பாட்டு பாடணும் ஐயா. நீங்கள் பாடுகிறீர்களா? ஆமாம், நீங்கள் பாட்டு பாடணும் ஐயா, பாட்டு பாடணும். பாட்டு ஒன்று நீங்கள் பாடணும், நாங்கள் கேட்கணும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, கொடுக்கப்பட்ட அந்த சரணத்துக்கான பல்லவியை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் சரியாக தந்துள்ளார்கள். பகை கொண்ட உள்ளம் என்று சுழைச்சர் விஜயரசுமார் அவர்களும் பகை கொண்ட உள்ளம் என்று சரியானுடைய தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, கவிஞரின் கற்பனையில் இதோ ஒரு சில கவிதைகள். இனங்களிலே பெண்ணினம் ஒரு ஆணுக்கு தேவைதான், இனங்களிலே பெண்ணினம் ஒரு ஆணுக்கு தேவைதான். அணையாத காதல் இணையாத காதலாய் சிலர் பெண்ணினம், அணையாத காதல் இணையாத காதலாய் சிலர் பெண்ணினம். துணை தேடி நிற்கையிலே உனை நாடி ஓவியமாய் பெண்ணினத்தை தேடி நானும் வந்தேனடி. துணை தேடி நிற்கையிலே உனை நாடி ஓவியமாய் பெண்ணினத்தை தேடி நானும் வந்தேனடி. அருமையான பாடல் என்று பாராட்டினார், நன்றி நன்றி நன்றி ஐயா. பெயர் சொல்ல விரும்பாத நேயர் சொந்தம் அது. தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவகன் ஐயா அவர்களை பாட என்று கண்டிப்பாக கேட்க வேண்டும், ஆர்வமாக இருக்கிறோம் சபரி சொந்தங்கள், நிச்சயமாக கேட்க வேண்டும், ஆர்வமாக இருக்கிறோம் சபரி சொந்தங்கள், நிச்சயமாக பாடுவார் என்பதை தெரிவித்துக்கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி

என்ன நேயர் சொந்தங்களே, தெரிந்தவர்கள் கண்டுபிடியுங்கள், தெரியாதவர்கள் இப்பொழுது வரும் பாடலை கேட்டு ரசிப்போம். எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்க இருக்கிறது பகை கொண்ட உள்ளம். இதோ

அழகாக ஒலிச்சென்றது அருமையான ஒரு பாடல். பகை கொண்ட உள்ளம் என்று பதிலின் பக்கத்தில் இணைந்து கவிஞர் ஐயா அவர்கள் தனிப்பக்கத்தில், பகை கொண்ட உள்ளம் முதுகு பின்னால் குத்தி துரோகம் செய்துவிட்டு, பகை கொண்ட உள்ளம் முதுகுக்கு பின்னால் குத்தி துரோகம் செய்துவிட்டு முன்னால் நின்று காப்பாற்றுவது போல் நடிக்கும் மோசமான பகை, முன்னால் நின்று காப்பாற்றுவது போல் நடிக்கும் மோசமான பகை. மனிதர்களுக்கு இடையே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னால் நின்று காப்பாற்றுவது போல் நடிக்கும் மோசமான பகை மனிதர்களுக்கு இடையே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருத்தாழமிக்க பாடல், சிறப்பு என்று பாராட்டுள்ளார். நன்றி, நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பதிவு. சென்னை பாரதி தன்பால் அவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இருக்கு அறிவு என்று சொன்னதற்கு அறிவன் ஐயா அவர்கள், ஐயா தனி பக்கத்தில் வாருங்கள் ஐயா, விடை சிறப்பாக தந்து விட்டார்கள். ஆனந்தமானது, அற்புதமானது, நான் அந்த மருந்தை குடித்து விட்டேன். எந்த மருந்து ஐயா? தெரியவில்லை. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவும் குடிக்கிறார்கள். குடிமகனே நீ, குடிமகனே. சோலைச்சேரி விஜயஹர்ஷ்மார் அவர்கள், பாரதி நீ பாடவா என்று அழைப்பு எடுத்துள்ளார்கள். நிச்சயம் வருவார்கள் பாரதி பாடலை எடுத்துக்கொண்டு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று தேன்மொழி முருகன் அவர்கள் கண்ணடித்து அழைக்கிறார்கள் அவர்களை. அறிவழகன் ஐயா அவர்களுக்கான புதிர்கண்ணுடைய கண்டு கொண்டேன் என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார் சென்னை பாரதி தன்பால் அவர்கள். மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி கொதித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று பாடப்போகிறார்கள் அல்லவா, அதற்காக விஜயஹர்ஷ்மார் அவர்கள், பாட வரவில்லை, ஆட வர்றியா? எது வேணாலும் செய்யுங்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார். ஆடிய ஆட்டம் என்ன? சென்னை பாரதி தன்பால் அவர்கள் பாட வரவில்லை, ஆட வரியா என்பதற்கு சிரித்து கொண்டு மகிழ்ச்சியில் இருக்கிறார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். பாரதி யாரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்? மற்றும் புதிர்கான விடையை சோலைச்சேர் விஜயஹர்ஷ்மார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். ஆனந்தமானது, அற்புதமானது என்றும் அவர்களுக்கும் நன்றி. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் பாடலை கேட்டு அவரும் ஒரு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பாக, மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன், சரணத்தை தர வேண்டும். இதோ கேட்டு பாருங்கள்.

என்ன நேர் சொந்தங்களே, கேட்டீர்களா? எனக்கு நிச்சயமாக தெரியாது, தெரிந்தவர்கள் பதிவிடுங்கள். இப்பொழுது புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து புதிர்கான விடை சென்றதல்லவா, அதே பாடல்தான். ஆனந்தமானது, அற்புதமானது.

ஒழித்த அந்த பாடல் புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. ஆனந்தமாக அற்புதமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பயிரின் பக்கத்தில் இணைந்து கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் நானும் கண்டுகொண்டேன் ஐயா என்று சிறப்பாக தந்துள்ளார். ஆமாம் ஐயா, விடையை பார்த்தேன், கண்டுகொண்டீர்கள் எனக்கு தெரிகிறது. கோவை காயத்ரி அவர்கள் சூப்பர் பாடல், கருத்தல்ல பாடல் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. சுழச்சேரி விஜயரஸ்மர் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து சூப்பர் என்றும் பாராட்டுள்ளார்கள், நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் ஆனந்தமானது, அற்புதமானது, அருமையான தத்துவ பாடல், கேஜேஎஸ் இனிமையான குரல், பாடல் அருமை, தேர்வு செய்த சகோதரி புவனேஸ்வரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி நன்றி. மற்றும் கிரேட் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் கேஜேஎஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பாடலுக்கு ஏற்ற நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்கண சரியானுடைய கண்ணனுக்கு கோபம் என்ன என்று அழகாக கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அன்னபூரணி என்ற திரைப்படத்திலிருந்தும் அந்த பாடல் என்று அழகாக தந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்களும் சரியானுடைய கைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லி சென்றார். அவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா சிறப்பு. கோவை காயத்ரி அவர்களும் கண்ணனுக்கு கோபம் என்ன என்றும் சுழச்சர் விஜயரஸ்மர் அவர்களும் கண்ணனுக்கு கோபம் என்ன என்று சரியானுடைய தந்துள்ளார்கள். எப்படித்தான் முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. கவிஞர் ஐயாவர்கள் தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ஞானத்தை மனிதனுக்கு சிறப்பாக கடவுள் படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஞானத்தை மனிதனுக்கு சிறப்பாக கடவுள் படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், மனிதன் தனக்குள் சிறைப்பட்ட தெய்வீகம் மலர்ந்து மனம் வீச தன் சுயம் உணர்ந்த பேரானந்த நிலைதான் ஞானம். மனிதன் தனக்குள் சிறைப்பட்ட தெய்வீகம் மலர்ந்து மனம் வீச தன் சுயம் உணர்ந்த பேரானந்த நிலைதான் ஞானம். அலையும் அலைதான் ஒரு சமுத்திரத்தின் ஓர் அங்கம், அலையும் அலைதான் ஓர் சமுத்திரத்தின் ஓர் அங்கம் என உணர்ந்து சங்கமிப்பதே தான் ஞானம். அருமைமிக்க தத்துவ பாடல், சிறப்பு என்று பாராட்டியுள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சிறப்பு அருமை. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் இப்பொழுது ஒரு சரணம்

0: மை வலது புறம்.
1: என்ன சொந்தங்களே, கேட்டீர்களா அந்த சரணத்தை? நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இது சென்ற புதிர்கான பாடல் தான். இப்பொழுது அன்னபூரணி என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணனுக்கு கோபம் என்ற பாடலை முழுமையாக கேட்டு ரசிப்போம்.

அன்னபூரணி திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கண்ணனுக்கு கோபம் என்ன, யாருமே கோபப்படாதீர்கள் நேர் சொந்தங்களே, என்னால் தாங்க முடியாது, அதனால் எதுவாக இருந்தாலும் சாந்தமாக உரையாடுங்கள், 4 அடி கூட அடித்து விடுங்கள், கோபப்படாதீர்கள் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிரின் பக்கத்தில் இணைந்து ஒலித்த பாடலுக்கு சொல்லிச்சர் விஜயகுமார் அவர்கள் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை, ஆஹா அருமை இனிமை என்றும், விஜயகுமார் அவர்கள் அருமையான பாடல்கள், சிறப்பு நன்றிகள் புவனேஸ்வரி மேம் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் வேற லெவல், உள்ளம் கனிந்த நன்றி தெரிவித்துள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, கொடுக்கப்பட்ட அந்த புதிருக்கான சரியான உடையை சொல்லிச்சர் விஜயகுமார் அவர்களும் கோவை காயத்ரி அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான உடை தந்துள்ளார்கள். தானே தனக்குள் ரசிக்கின்றாள் என்று அழகாக உடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, கவிஞர் ஐயாவின் கற்பனையில் இதோ, இந்த கண்ணனுக்கு கோபமில்லை சேலையில் வந்த தென்றலே, இந்த கண்ணனுக்கு கோபமில்லை சேலையில் வந்த தென்றலே, காலையில் வந்த தென்றலும் உன் புகழை பார்த்ததும் மயங்கி போனேனடி, காலையில் வந்த தென்றலும் உன் அழகை பார்த்ததும் மயங்கி போனேனடி, என் மடிமீது விழ சோலைக்கு போட்டியாக உன்னை படைத்தானா, என் மடிமீது விழ சோலைக்கு போட்டியாக உன்னை படைத்தானா, இந்த மன்னன் மனம் மாற தென்றலுக்கு போட்டியாக உன் அழகை படைத்தானா, இந்த மன்னன் மனம் மாற தென்றலுக்கு போட்டியாக உன் அழகை படைத்தான், இப்போது படைத்தவனே ஒரு வினாவை எழுப்புகிறான், நான் என்ன செய்வேன். அருமையான பாடல் முதன்மையாக கேட்கிறேன், நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள்.

என்ன நேர் சொந்தங்களை கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடித்து தனிப்பக்கத்தில் தாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பேரும் புகழும் திரைப்படத்திலிருந்து இதோ சென்ற புதிருக்கான விடை இப்போது பாடலாக தானே தனக்குள் ரசிக்கின்றால் கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

பாடலை கேட்டு நமக்குள்ளே நாமே ரசித்து கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு அருமையான ஒரு பாடல், மெய்மறந்து ரசித்து கேட்டோம். நேர் சொந்தங்களே, டயரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்டான் சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சொலைச்சேரி விஜயகர்ஷ்மர் அவர்கள் நைஸ் சாங் என்று மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டினார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணவர் எஸ் மனோர் ஐயா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சரணத்துக்கான விடையை சரியாக சொல்லி சென்றார். ஆளுக்கு ஒரு ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து என்று அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதய ராகம் நிகழ்ச்சி இன்று கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, நடிகர் முத்துராமன் அவர்கள் நடிப்பில் அவருக்கு கேஜேஎஸ்எஸ் அவர்கள் குரல் கொடுத்து பாடல்கள் அனைத்தும் வளம் வந்தது. அருமையான ஒரு பாடல்கள் அனைத்தும் கேட்டு ரசித்தோம் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இந்த பாடல்தான் புதிருக்கான விடை. கேட்டுக்கொள்ளுங்கள் நேர் சொந்தங்களே. ஆளுக்கொரு ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து

0: என்ன நேர் சொந்தங்களே, பாடலை கேட்டு ஆளுக்கு ஒரு ஆசை கொண்டீர்களா? அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம். உங்கள் ஆளுக்கு ஒரு ஆசை நிறைவேறட்டும். பயிரின் பக்கத்தில் இணைந்து அந்த பாடலுக்கான பதிவை பார்ப்போம். நேர் சொந்தங்களே, கோவை காயத்ரி அவர்கள் தாங்கள் தேர்வு செய்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர். புவனேஸ்வரி சகோதரி, எனக்கு இதில் ஒரு ஐயம். புவனேஸ்வரி சகோதரி என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்கள் சொல்லலாம் அப்படி என்று நீங்கள் தைரியமாக தாராளமாக அக்கா என்றே பதிவிடலாமே, ஏன் சகோதரி என்று யாரோ சொல்வது போல் இருக்கிறது எனக்கு. நீங்கள் என்ன உறவோ அதையே சொல்லலாம், எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து கொள்வார்கள். சில நேரம் குழப்பமாக இருக்கிறது அல்லவா, யார் அக்கா யார் தங்கை என்று. அதனால் நீங்கள் சகோதரி என்பதை வார்த்தையை விடுத்து சொந்தத்தை குறிப்பிடுங்கள். நேர் சொந்தங்களே, தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய இதயராகும் பாடல்களை, அருமையான பாடல்கள், அரிதான பாடல்கள் தேர்வு செய்த சகோதரி புவனேஸ்வரிக்கு மீண்டும் நன்றி நன்றி. அருமையாக தொகுத்து வழங்கும் நமது இயக்குனர் ஐயாவுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் கழுவி கழுவி ஊத்தினார்கள், இப்போ அருமையாக நடத்தினேன்னா இதெல்லாம் பொய்யில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்றும் மிக இனிமை இந்த பாடல், கிரேட் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் அருமையான இதயத்தை தட்ட பாடல்கள் எல்லாம் வளம் வந்தது. அந்த பாடல்களை அனுப்பிய தேர்வு செய்த நேர் சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: அருமையா கொடுத்தீங்க சார். பாடல் நாங்க தோத்திருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாம் திறன்பட கொடுத்து ரொம்ப சூப்பரா வழங்கினீங்க, உங்களுக்கு நன்றி. முதல்ல எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கே உங்களுக்கு முதல்ல நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அருமையான பாடல்கள் அனைத்தும் சிறப்பான ஒரு பாடல்கள். அதாவது இதையெல்லாம் நாங்கள் தேர்வு செய்யவே முடியாது. அதாவது முத்துராமன் எடுத்தால் முத்துராமன் பாடல் வரும், கேஜேஎஸ்எஸ் எடுத்தால் கேஜேஎஸ்எஸ் பாடல்கள் வரும். ஆனால் முத்துராமன் நடித்து கேஜேஎஸ்எஸ் பாடிய பாடல் என்று 12 பாடல்கள் தேர்வு செய்தது என்பது மிகவும் கடினமான வேலை. அதை நீங்கள் செம்மையாக செய்துள்ளீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது என்பதை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் கொடுப்பது. அதாவது என்னிடம் ஒருவர் கொடுக்கிறார், நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். ஆனால் கொடுத்தவர்களுக்கு தானே மரியாதை அங்கே அதிகம், அதுதானே முக்கியம். அவள் தான் சொல்வேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தேர்வு செய்வது அவ்வளவு சிறப்பு. நாங்கள் அது இதையே நாங்கள் தேர்வு செய்திருந்தால் ஒன்று முத்துராமன் பாடல்கள் அப்படி என்று வந்துவிடும், இல்லை என்றால் கேஜேஎஸ்எஸ் என்று வந்துவிடும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? முத்துராமன் பாடல், அதிலும் கேஜேஎஸ்எஸ் பாடல், அதிலும் வி குமார் இசையமைத்தது அப்படி என்று ஒரு 3-4 வரும். அது எங்களால் நிச்சயமாக முடியாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உங்களுக்கு. நிச்சயமா உங்களுக்கும் நன்றி, சிறம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது பாதியில் விடுத்த அந்த அம்மன் பாடல் முழுமையாக கேட்டு ரசிப்போம். நன்றி. என்ன நேயர் சொந்தங்களே, இதய ராகம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இதோ அந்த

அழகான ஒரு அம்மன் பாடல் கேட்டு முடித்த மேற் சொந்தங்களே. பயிரின் பக்கத்திலிருந்து தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், இனிமையான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. கோவை காயத்ரி அவர்கள், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அக்கா. இது சரி, இப்போது தெரிகிறது ஏன் நீங்கள் சகோதரி சகோதரி என்று பெயர் அங்கு பதிவிட்டீர்கள் என்று. தங்கள் வயதை குறைத்து காட்டுவதற்கு தான் அந்த வயது என்று நினைக்கிறேன் அக்கா. சரி, இப்படி சொல்லுங்கள், இது சரியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அரசுகுமார் அவர்கள் மலத்தையும் வாழ்த்தெரித்து நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் சூப்பர், இப்படியே சொல்லுங்கள் அக்கா என்று பதிவிட்டுள்ளார்கள். அதுதான் சரி. சபரி நேயர் சொந்தங்களே, இன்று பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்று இரவு 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி, நீங்களும் பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 7598537773. மீண்டும் 7598537773 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் பாடலை பாடி மகிழுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர் சொல்ல விரும்பாத கவிஞர் அவரும் இணைகிறார் என்று கை கொடுத்துள்ளார். நிச்சயம் அவர் பாட வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, எப்போ உங்களை அப்படி பண்ணினோம், இதே ராகத்தை நடத்துங்க ஐயா என்று சொன்னோம். ஒன்றும் சொல்லவில்லை, ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் வந்ததே அதற்காக அந்த பதிவு சொன்னேன், வேறொன்றும் இல்லை. அதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் என்பதற்காக அடுத்தடுத்த பாடலை புதிராக கொடுத்தேன், அதில் சிறிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டது, வேறொன்றுமில்லை. கண்ணபுர நாயகிய மாரியம்மா எல்ஆர் ஈஸ்வரின் குரலில் பாடல் சிறப்பு என்றும் பாராட்டினார்கள். நன்றி. விஜயஸ்குமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும். கோவை காயத்ரி அவர்கள், இதை மட்டும்தான் சொன்னீங்களா, பாடல் அனைத்தும் சூப்பரக்கா, இதை மட்டும்தான் சொன்னீங்களா, வேறு ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்கிறார்கள். எனக்கு எதுவும் தெரியாது என்பது தெரிவித்துக் கொண்டு, இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதே ரகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு அத்தனை நேரம் எங்களுக்கு மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நேர் சொந்தங்கள் இந்நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு, மீண்டும் 7598553 8773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மீனா மேம், பாடுங்கள் மேம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: முத்து பாட்டெடுத்து நாம் படித்தா பட்டருவி தன்னுரமா பட்ட மரம் பூ மலரும் பறையிலோ நீ சுரக்கும் பட்டருவி நீ பட்டருவி. மந்திச்சு மேம், சாரிங்களா?
0: பாடுங்க பாடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. காட்டருவி கண்ணு என்ன பா என்ன எதுல நிப்பாட்டீங்க?
1: காட்டருவி கண் பட்டருவி கண்ணுரங்கும்
0: பட்டமரம் பூ பூக்கும் அந்த பாட்டு.
1: பட்டமரம் பூ மலரும் பறையிலும் நீ சுரக்கும்

0: சிறப்பாக பாடினீங்க மேம், அழகாக பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருவண்ணாமலையிலிருந்து மீனா அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக பாடினாங்க. அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: பாடுங்கள். பாடுங்கள்.
1: ராஜேஸ்வரி.

எதிர்ப்புகளை முருகா முன்பே தடுக்கும், வேர் தடுக்கும், முருகாவே தடுக்கும்.

0: திருப்புகழை பாட பாட வாய் மணப்பும் எதிர்ப்புகளை முருகா முந்தே தடுக்கும் வேர் தடுக்கும் முருகா வேர் தடுக்கும்.
1: மேம் சிறப்பாக பண்ணீங்க மேம், ரொம்ப அழகாக இருந்தது இந்த குரலில், உங்கள் குரலில் இந்த பாடல் அவ்வளோ
0: தேங்க்யூ
1: அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லது.
0: தேங்க்யூப்பா,
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ
0: தேங்க்யூப்பா.
1: தேங்க்யூ மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள். அழகான அவங்க குழந்தை குரலில் என்ன அழகான பாடலை, அப்படியே அப்படியே காதில் தேனாக இனிச்சுது. வாயில் தான் தேன் இனிக்கும்னு இல்லை, காதுலேயும் இனிச்சுது. அப்படி அழகாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிட்டு அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேம். இன்னைக்கு மத்தியானம் இதே ராகம், செம பாட்டுங்க, செம்மையா பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க நிகழ்ச்சி அருமையா பண்றீங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம், சூப்பரா இருக்கும்.
0: ஓகே மேம், பாடுங்கள். உங்கள்
1: பாடட்டுமா? ஓகே மேடம், ஓகே.

சிவசங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி, திருவருள் தருவாய் தேவி, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா, சர்வசக்தி ஜெயதுர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா, சர்வச

0: நாமம் சொன்னால் நன்மை தருபவள் லட்சரட்சதரன் மாதா சர்வசக்தி ஜயதுர்கா லட்சரட்சதரன் மாதா சர்வசக்தி ஜயதுர்கா சர்வசக்தி ஜயதுர்கா சர்வசக்தி ஜயதுர்கா. அவ்வளவுதான் மேடம்.
1: அருமை அருமை, அழகான பாடல்கள், இரண்டு பாடல்கள் பாடிட்டீங்க துர்க்கை அம்மனுக்கு. ஆமா, சிறப்பா இருந்தது மேம், அழகா பண்ணீங்க, அருமையா இருந்தது பாடல்கள்.
0: தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ,
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்,
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் இரண்டு பாடல்கள் துர்க்கை அம்மனை பற்றி சிறப்பாக அழகாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வாருங்கள். நல்லா இருக்கீங்களா விஜய்?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ஃபைன், சூப்பரா இருக்கும். பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: ராஜராஜ சோழன்னா, என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன்னா, என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன்னா, என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்போர தீபமே. கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாட நான் போகிறேன். அங்கங்கு ஆசை தீயும் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம். செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவினியே தேவி. ராஜராஜ சோழன்னா, எனையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல்

0: பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்னேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். இணையாலும் காதல் தேசம் நீதா ராஜராஜ சோழன், இணையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், இணையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, பூவே காதல் தீவே.
1: சூப்பரா பண்ணீங்க விஜய் பிரவீன் அவர்களே, சிறப்பா இருந்தது பாடல், அழகா இருந்தது உங்க குரலும், அருமையா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து விஜய் பிரவீன் அவர்கள். அழகான அவர் குரல்ல செம்மையா அவர் பாட்டு ஒன்று பாடினாரு, செம்மையா இருந்தது பாட்டு, ரொம்ப அழகான பாடல், அருமையாக பாடினார், நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம.
1: வணக்கம்,
2: சோலைசேரியிலிருந்து தேல்மொழி முருகன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்க பாடலு.
2: ஓ இருக்கேன், அந்த பாட்டை தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன்.
1: அவன் அசோக் ஊருக்கு போயிட்டானா?
2: ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கே அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. கூடி அவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு, கூடி அவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு. ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம்

மஞ்சள் காப்பான், வேர்காட்டில் குடியிருக்கும் வேப்பிலைக்காரி, ஊரும் அன்பர் குறை தீர்க்கும்

அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, குங்குமத்தில் குளித்து நிற்பாள் குங்குமக்காரி, மஞ்சளுடன் நிறைந்திருப்பாள் மங்களமாரி, குங்குமத்தில் குளித்து நிற்பாள்.

0: நின்றாள் அணித்திடுவாழ்வாரி நெஞ்சார துதித்து நின்றாள் அணித்திடுவாள் மாவாரி. பஞ்சம் என்று வந்தோருக்கு அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி. அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், அழகான பக்தி பாடல் அருமையா பண்ணீங்க. சிறப்பு சிறப்பு, நன்றி. உங்க குரல்ல அவ்வளவு அழகா இருந்தது பாடல். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். என்ன சொன்னீங்க?
2: உண்மையிலே சொல்றீங்களான்னு
1: கேட்டேன்.
2: என்ன உங்க குரல் நீங்களே? குரல் தான் இப்ப சரியில்லை.
1: குரல் என்னாச்சு? நல்லா தானே பேசுறீங்க?
2: எப்பவும் அப்படிதான் தெரியும். ஏன் குரல் எனக்கே சரியில்லாத மாதிரியே இருக்கு. பெரிய குரலா இருக்கு மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், சூப்பரா பண்ணீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்று சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு சிறப்பான பாடல் எடுத்து செம்மையா பாடினாங்க. ரொம்ப அழகா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணைந்து ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: நைட்டுனா
2: உங்களுக்கு மார்னிங் இருக்கும் இல்லையா?
1: ஆமா.
2: ஓகே ஓகே, மாறும் இல்லையா? ஓகே ஓகே.

இரவிலே கனவிலே பாடவானி, இதயமே உருகுதே அடியேனடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் என் கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி. கீரவாணி இரவிலே கனவிலே.

அதற்கொடு வினை தருவாய். இரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியே நடி சோதனை, தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடிவாணி. கீரவாணி இரவிலே

தினம் கனவுகள் பல வளர்த்தே கீரவாணி, இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியே நடி சோதனை, தின வாலிப வேதனை, தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி.

0: செம இதயமே உருகுது மேம் நீங்க பாடுற பாட்டை கேட்டு. எந்த பாட்டுனாலும் இவ்வளோ அழகா பாடிடுறீங்க, சிறப்பா இருக்கு, ரொம்ப அழகான பாடல் தேர்வு. இந்த பாட்டுலாம் ரொம்ப டிஃபிகல்ட், கஷ்டமான பாட்டை இவ்வளோ அழகா பாடிடுறீங்க.
1: Thank you, madam.
0: நீங்க ஒரு
1: Thank
0: சூப்பர்
1: you.
0: மேம், சபரி வானொலிக்கு நீங்க ஒரு சூப்பர்.
1: Thank you, ma.
0: நன்றி
1: Thank you.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்,
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஆ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். இவ்வளோ அழகான பாட்டை என்ன அருமையாக பாடினாங்க, செம்மையாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம் சார்.
2: பாட்டு பாடவா?
0: ஆ, பாடுங்கள். என்ன திடீர்னு ஒரு இது ஒரு கேள்வியா? ஓகே.

துணையே கிடைக்கவில்லை.

நான் உனையே

0: நான் காத்திருந்தே உன்னை பார்த்திருந்தே கண்களும் ஓடவில்லை.
1: அருமையா பண்ணீங்க சார், செம்மையா இருந்தது பாட்டு. புது பாட்டுனாலும் கலக்கிறீங்க, பழைய பாட்டுனாலும் கலக்கிறீங்க சார்.
0: ரொம்ப நன்றி,
1: அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேடம், கோவையிலேருந்து தனி பேசுகிறேன்.
1: ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள். என்ன அழகான ஒரு பாடல் பார்த்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டார், செம்மையாக பாடினார். எந்த பாட்டுமே ரொம்ப அழகாக பாடுவார். அவரோட ஹம்மிங்கும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக பாடினார், நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ஜனனி பேசுறேன்.
1: ஜனனி மேம், நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடல்.
3: ஓகே மேடம்.

இந்த மனசு சினுங்கும் கீழ அணியாத வைரம் போல குழு நானும் இணங்கும் இல்ல இதயத்தை ஏதோ ஒன்று என்று.

0: ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினங்கும் கீழ, அணியாத வைரம் போல புது நாணம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினங்கும் கீழ, அணியாத வைரம் போல புது நாணம் இணங்கும் மேல. தேங்க்யூ மேடம்.
1: சிறப்பாக பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது பாடல்.
0: தேங்க்யூ மேடம்.
1: உங்கள் குரல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம், அருமையாக பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ஜனனி மேம் அவர்கள். அழகான அவங்க குரல், குழந்த குரலில் அவ்வளோ அழகான பாடலை பாடினாங்க. புது பாடல், புது பாடலாக வந்துடும், ரொம்ப அழகான பாடல், சிறப்பாக இருந்தது பாடல், அழகு அழகு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் தூத்துக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம். நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: அங்க எல்லாரும், அங்க எங்க மேம்?
2: வீட்டுல, உங்க வீட்டுல?
1: எங்க வீட்டுலயா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும்.
2: சரி, நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கோம் மேம். நீங்க நலமா இருக்கீங்களா மேம்?
2: நாங்க நலமா இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் கோயில்ல இருந்து.
1: அப்படியா?
2: ஆமா, ஆடிவெள்ளி. ஆமா, அனைத்து பாடும் சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா?
1: ஓகே ஓகே, பாடுங்க உங்கள் பாடலை.
2: இன்னைக்கு கைத்தறி தேசிய விழா, சர்வதேச கைத்தறி தின விழா.
1: நீங்களும் தறி நெய்றவங்க தான்?
2: ஆமா ஆமா, அதுக்கு தான் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: ஓகே ஓகே.
2: தேசிய கைத்தறி பத்தி தான் பாட போறேன்.
3: கருக்குறிச்சி புதுக்குடியில் கைத்தறி சிலை நெய்கின்றோம். அன்பு உள்ளமை வாருங்கள், வண்ண பாருங்கள், என்ன என்ன ரகங்கள் என்று நீங்கள் கொஞ்சம் சொல்லும். நாங்க வாங்க வந்துள்ளோம், திசையும் கொஞ்சம் காட்டுங்கள். செடிபுட்டா சேலை உண்டு, பேட்டு சேலை இங்கு உண்டு. செடிபுட்டா சேலை உண்டு, பேட்டு சேலையும் இங்கு உண்டு. செல்பு சேலையும் இங்கு உண்டு, வண்ண வண்ண பட்டு உண்டு. அத்தனையும் அழகாயிருக்குதுங்க, வாங்க மனமும் துள்ளுதுங்க. அத்தனையும் அழகாயிருக்குதுங்க, வாங்க மனமும் துள்ளுதுங்க. வாங்கி நாங்கள் செல்வோமே, உடுத்தி நாங்கள் மகிழ்வோமே. காட்டன் சேலைகள் உடுத்தினாலே பெண்கள் அம்சமாக இருக்கும் அம்மா. கருக்குறிச்சி புதுக்குடியில் கைத்தறி சேலை நெய்கின்றோம். அன்பு உள்ளமை வாருங்கள், வண்ணரகங்களை பாருங்கள். எத்தனை ஊரில் சென்றாலும், எத்தனை ரகங்கள் பார்த்தாலும்,

கை கொடுப்போம், ஒற்றுமையாய் நாம் பாடுபடுவோம். சேலைகள் உடுத்தினாலே பெண்கள் அம்சமாக இருக்கும் அம்மா. கரு குறித்து புதுப்புடியில்

0: நானா தானந்தனே, நந்தன நானா தானந்தனே. அதான் மேடம்.
1: உங்க ஊருக்கு கூப்பிடுறீங்களா எங்களை எல்லாம் சேலம் வாங்குறதுக்கு?
0: எல்லாரும், ஆமா எல்லாரும் வாங்க சொசைட்டி இன்னைக்கு. ஆமா மேடம், இன்னைக்கு வந்து சொசைட்டில இருந்து வந்தாங்க. ஆமா, எல்லாம் மீட்டிங் போட்டு அங்கதான் இன்னைக்கு. ஆமா ஆமா, கைத்தறி பத்தி.
1: காட்டன் சாரி எல்லாம் நெய்வீங்களா மேம்?
0: பொடி சார் சார், ஆமா காட்டனா சில்க் காட்டன்கள் நாங்க நெய்யறது.
1: அப்படியா?
0: தேவேந்திரா சேலைகள், சில்க் ஆட்டாங்கள், செடி புட்டாராகங்கள், பொடிசார் சாலி என்னமோ சொல்றாங்கல்ல, மோடி ஐயா முத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த ஊர்ல தான். இந்த ஊர்ல வச்சுதான் செடி புட்ட ரகமே இருக்கு மேடம். அதனால இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்.
1: சிறப்பா பண்ணீங்க, வந்துட வேண்டியதான் சாரி வாங்கறதுக்கு உங்க ஊர்.
0: வாங்க வாங்க, உங்களுக்கு வாங்க. ஆமா, இன்னைக்கு நல்ல மீட்டிங் மேடம் நம்ம ஊர்ல.
1: அப்படியா?
0: ஆமா, வெளியிருந்த பெரிய பெரிய சார்கள் வந்தாங்க, கைத்தறி பத்தி சொன்னாங்க.
1: சரி சரி சரி.
0: இப்ப வந்து நாலு நாள் கழிச்சு நான் வந்து மீட்டிங் கைத்தறிக்கு வேற குடத்துக்கு போறேன். ஆமா,
1: எங்க போறீங்க?
0: இங்க எந்த கொஞ்சம் தாண்டி அங்க ஒரு நெசவு, ஒரு நாலு தறி போட்டிருக்காங்க மேடம். அதுல பெண்கள் தாய்மார்கள் வந்து நெசவு நெய்ய வேண்டும்.
1: ஓகே மேம்,
0: அந்த மாதிரி கைத்தறி. ஆமா,
1: சிறப்பு மேம், அழகா பண்ணுங்க மேம், அருமையா இருந்தது பாடல், சிறப்பு. உங்களோட
0: தொழில மேடம் வாங்க,
1: கொண்டு செல்லலாம், கண்டிப்பா வரும் மேம்.
0: ரொம்ப நல்லது,
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான அவங்க அவங்களோட தொழிலை பற்றி ஒரு பாடல், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமையாக இருந்தது. என்னென்ன சாரி அவங்க நெய்கிறாங்கன்றதையும் சொல்லி அழகாக பாடியிருக்காங்க, அவங்களே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டியூன் போட்டு அவ்வளோ அழகாக பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: என்ன
1: அப்படியா? சிறப்பு மேம், பெரிய ஆளாத்தான் இருப்பீங்க போல. சிறப்பு, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: வாழ்த்துக்கள்,
1: தேங்க்யூ தேங்க்யூ.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், கோவை ராஜேஷ். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு ராஜேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அம்மாழகே ஒளி ஒளி, அம்மாழகே உலகின் ஒளி, என் சங்கீதம் உள்ளமே உனை நான் அழைத்தால் வீழ்மழகே, அம்மாழகே உலகின்

மகளை வரவிடுங்கள், மலரில் மலரில் உறங்கும் பூங்காற்று அதனை எழுப்பும் என் பாட்டு, ஓடும் நிலாவே ஒளி தீபம் ஏற்று ராகமே உயிராகுமே அது பெற்று தரும் முத்துச்சரம். ராகமே ஒரு பாவமே அது பெற்று தரும் முத்துச்சரும், துன்பம் வரும் மந்திரமும் இன்பம் வரும் பொன் மந்திரம். ஸ்ரீதேவி என் மாதில் அருள் செய்யவா, ஸ்ரீதேவி என் மாதில் அருள் செய்யவா, ஒரு செல்வமே கலை தெய்வமே, ஒரு செல்வமே தெய்வமே மல பூங்குழல் கலைமணி ஸ்ரீதேவி பாடி அருள் செய்யவா. மாலை போல கண்கள் ரெண்டும் என்னை பார்க்குமா, வாழுலாவும் மேகம் மழை சேர்க்குமா,

வாழ்வில் அருள் செய்யவா. கோவில் வாசல் தேடி தேடி அலைப்பாய்ந்த

0: தண்டகமணியோசை பொங்க தண்டை தனது தானம் பொங்க மிருதுவான மேனியோடும் அமுதமான சாடையோடும் இளைய தோகை அழகு மங்கை நியராகும் பாடியாடி சிறந்த குழும்பும் இரண்டு கோவை போன்ற இடர்களோடு சிறந்ததொரு விருந்து என துணி வருவது அருள் தருவது சீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா. தேங்க்யூ மேடம், பல வாய்ப்பு.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், பண்ணீங்க ராஜேஷ். ரொம்ப அழகா இருந்தது இந்த பாடல். இரண்டாவது பாடல், முதல் பாடல் நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியல,
0: ரொம்ப ரிஸ்கான பாடல். பாட்டு வந்து 1.5 நிமிஷம் தான், ஆனா அந்த பாட்டு வந்து சூப்பர் பாட்டு. அந்த பாட்டை ஒரு 10 நாளுக்குள்ள உங்ககிட்ட இப்ப பாடணும்.
1: நிச்சயமா பாடுங்க, நிச்சயமா பாடுங்க. இரண்டாவது இளமை கோலங்கள் பாடு. இளமை கோலம்,
0: கோலம், கோலம். ஆமா,
1: சுமன், சுமன் பாடுற பாட்டு. சூப்பரா பண்ணீங்க, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான இரண்டு பாடல்கள், ஒன்று அம்மன் பாடல், இன்னொன்று சினிமா பாடல் பாடினார். சிறப்பாக இருந்தது, ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் குரலில் அவ்வளோ அழகாக, பாடல் அப்படி சூப்பராக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நானும் நல்லா இருக்கிறேன் மேம். எப்படி இருக்கு இன்னைக்கு உங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம்?
1: கிளைமேட் எப்பவும் எங்களுக்கு 15 நாளா ஒரே குளிர் தான்,
2: என்னுடைய பாடலே பாடுகிறேன்.
1: பாடுங்கள். என்ன பாடல்?
2: எல்லாம் கலந்த கலவையா ஒரு மூணு பாட்டு மிக்சரா பாட போறேன்.
1: பாடுங்க.
2: பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே, நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே, நான் கொஞ்சம் அசிங்கமடி. சின்னஞ்சீறு சிலையை சிரிக்க வைப்பேன், உறங்கிய நிலவை நீ எழுப்பிவிட்டேன். அழகின் மின்னல் கண்ணில் அடிக்க ஆசை வெள்ளம் நெஞ்சில் அடிக்க என்னில் நானே ஒழுகி போனேன். சின்ன கண்மணி சிரித்த சிரிப்பினிலே, பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே, நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே,

0: தான்
1: அருமையா பண்ணீங்க சார். மூணு
0: இருந்தது
1: பாட்டும் சிறப்பு,
0: இல்ல
1: அழகான பாடல்கள்.
0: மேம்.
1: ஆமா, அழகான பாடல்கள் மூணுமே, ரொம்ப அழகா
0: ஆமா,
1: பண்ணீங்க.
0: மிக்க மகிழ்ச்சி மேம்.
1: நன்றி
0: ஒரு
1: மேம்.
0: பகலும் சூப்பரா பாடிட்டாங்க.
1: ஆமா,
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
0: பாய் மேம்.
1: பாய் பாய் பாய். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் ஒரு மூன்று பாடலை, சிறப்பான பாடல்கள், ரொம்ப அழகாக பண்ணார். மூணு அவ்வளோ அழகாக பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் சேரன் மாநகர்லேருந்து அக்ஷயா மேடம்.
1: அக்ஷயா, அப்புறம் இதுக்கு முன்னே பாடினவங்க பேர் என்னது?
2: பாட்டு கொஞ்சம் பெருசு பாடலாமா?
1: பாடுங்க பாடுங்க.
2: ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனே கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே.

ஜெயமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் சேவை கொளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைதேயிருமி திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர். பணிவுள்ள பரதன் தந்து தன்னார்

காசை கொண்டனரே காடதி சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிகளாக காசு ராசி கொண்டனரே பாதையில் அகலிகை தாவதை தீர்த்த பின் பாதையில் அகலிகை தாவதை தீர்த்த பின் தீர்பெரும் இதிலை நகர் நாடி சென்றனரே.

ஆனவத்தாலறிவிழந்த பரசுராமன் அகந்தை நனையடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும்புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்ட ஜெகம் புகழும்.

ராமன் செல்வர் கண்டு.

பாடிடுவோம் கேளுங்கள் இதையே.

0: காமம் விநாசர விநாசகரம் நமாம்.
1: ராமபிரானோட சரித்திரத்தை இவ்வளோ அழகாக பாடிய உங்களுக்கு, உங்கள் இருவருக்கும் என் தலை வணங்குகிறேன். சிறப்பு, ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆமாம், அங்கே ஆக்சுவலாக கூட இன்னொருத்தர் வந்து புவனேஸ்வரி மேம் தானே, கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா. ரொம்ப சிறப்பாக பாடினீங்க, ரொம்ப அப்படியே எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. அப்படி ஒரு பாட்டு செம்மையா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்க இருவருக்கும்.
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து அக்ஷயா அவர்களும் மற்றும் புவனேஸ்வரி மேம் அவர்களும் சேர்ந்து அழகான ஒரு ராமரோட சரித்திரத்தை அவ்வளோ அழகாக பண்ணாங்க. 10 நிமிஷம் கூட தான் இருக்கும், அழகாக அருமையாக பாடினாங்க. இந்த பாடல் எடுத்து வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி, நன்றி. அழகாக பாடினவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக இனிமே ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் அம்மா, தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர்.
1: ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா சார்? ரொம்ப சலிப்பா வந்து வார்த்தை.
2: உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஹலோ.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது பாடல்.
2: தத்துவ பாடல் இது.
1: எந்த பாட்டுனாலும் நீங்க அவ்வளவு அழகா பாடுவீங்க சார், சிறப்பா இருக்கும்.
2: நல்லா வருது.
1: ஆமா ஆமா, நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா.
1: நன்றி நன்றி நன்றி.
2: தங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஆமா, நன்றி நன்றி
1: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் படிக்கட்டுமா பாடட்டுமா என்ற இந்த சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் அவர்கள் அழகான ஒரு பாடல் செம்மையாக பாடினார், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: மேடம், குட் ஈவினிங் மேடம். நான் நங்கநல்லூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் மேடம்.
1: ஆ, நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் சார்.
3: ஹலோ மேடம்.
1: ஆ சொல்லுங்க.
3: இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, நாலாவது வெள்ளிக்கிழமை, அம்மன் பக்தி பாடல் ஒன்று பாடலாம்.
1: ஆ பாடுங்க பாடுங்க சார், பாடுங்க சார்.
3: இது வந்து திருமலை தென்

வாராத துடையூராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு கரைகள் வாராத கொடையும் தொலையாத நீயும் போனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயரின் பாதத்து அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு வந்தாய் அலையாழ் அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் அமுதீஸ்வர் ஒரு பாக மகளாக சுகப்பாணி அமுதீஸ்வர் அகலாக சுகப்பாணி அபிராமியே அமுதீஸ்வர் ஒரு பாக மகளாக சுகப்பாணி அபிராமி

0: தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் இனம் தரும் மற்றெல்லாம் தரும் கணம் தரும் உங்குழலால் அபிராமி கடை கண்களே மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி பிள்ளையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரினிலே அபிராமி பிள்ளையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரினிலே அபிராமி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி நெல்லையில் அருள் தருவாள் ராதிமதி அன்னை அவள் அல்லால் ஏது கதி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி திருவேற்காட்டினிலே கருமாறி தென்புதுவை நகரினிலே முத்துமாறி திருவேற்காட்டினிலே கருமாறி தென்புதுவை நகரினிலே முத்துமாறி சமயபுரம் தன்னில் மகமாயி சமயபுரம் தன்னில் மகமாயி சௌபாகியம் தந்திடுவாள் மாகாளி சகல சௌபாகியம் தந்திடுவாள் மாகாளி மதுரை அரசாளும் மீனாட்சி
1: சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா பண்ணீங்க சார். ரெண்டு மூணு பாட்டை சேர்த்து பண்ணீங்களா சார்? சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. இன்னொரு பாட்டு ஒன்னு ரெடியா வச்சிருக்கேன்.

0: சபரிவானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நங்கநல்லூரில் இருந்து கண்ணன் அவர்கள். அழகா ஒரு ரெண்டு மூணு பாட்டை சேர்த்து அழகா இன்னைக்கு பக்தி பாடல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஒட்டி எவ்வளோ அழகான பாடல்களை அருமையாக பாடினார். ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து சொல்லுங்க? யார்?
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சரவணகுமார்.
0: காலையிலலாம் குரூப்பில் வந்து நீங்கள் தானது?
1: இல்லை மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேங்க.
0: நீங்கள் இதுக்கு முன்னால் பாட வந்திருக்கீங்களா?
1: இப்போதான் முதல்ல வரேங்க.
0: அப்படியா? ஓகே.
1: ஆமாம்,
0: பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
1: மூங்கிலை காடுகளே, முத்துமலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே, வாருங்கள். வானகத்தில் சொர்க்கமில்லை, வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடதிங்கே, பாருங்கள் பாருங்கள். மூங்கிலை காடுகளே, முத்துமலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே, பாருங்கள். வானகத்தில் சொர்க்கமில்லை.

சந்தோஷ வேளைதா சங்கீதம் பாடுங்கள் நாடல்களே நாரைகளே கல்யாண பெண்ணிவள் நல்வாழ்த்து கூறுங்கள் ஓடம் போலவே உள்ளங்கள் மாறவே ஏரி போலவே விளங்கள் போடவே கற்பொன்னோட ஜாதகம் ஒன்றான காவியம் மூங்கிலை காடுகளே மொத்துமலை மேகங்களே ஓங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில்

0: பூவுடல் சிகரின்று கூசுமி, ஆண் பாதியும் பெண் பாதியும் ஒன்றாகும் வேளைதான் சம்சார கானமே. காலம் காலமாய் தப்பாத தாளமாய் காதல் வண்ணமே மங்காத கோலமாய் பொன்னோட ஜாதகம் உண்டான காவியம் மூங்கிலை காடுகளே மொத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். பாதகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடதிங்கே பாருங்கள் பாருங்கள். மூங்கிலை காடுகளே மொத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வாருங்கள். தேங்க்யூ மேடம்.
1: அருமையா பண்ணீங்க சார், அழகா பண்ணீங்க, சிறப்பான பாடல், நல்லா இருக்கு உங்க குரல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்,
1: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் ஈரோடு மாவட்டம் சரவணகுமார் அவர்கள். முதல் முறையாக வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடினார், சிறப்பாக பாடினார், அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:24. இந்த வேளையில் எனது குரலில் ஒரு பாடல்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மகேஷ்? நாங்க சூப்பரா இருக்கோம். அப்படியா, இங்கேயும்
1: மழைதான்.
0: எங்க காத்து எப்படி அங்க அடிக்கும்? உங்க
1: காத்து
0: என்ன
1: செய்ய போகிறா? நான் என்று தெரிந்து என் கண்ணீரண்டை கேட்கிறா.

தள்ளி நின்று பார்க்கிறார். என் காதலே, என் காதலே, என்னை

உன்னை அமுத விஷம் என்பதா என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்றும் தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுகிறேன் இது மாற்றமா

0: சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறா? கேளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறா? என் காதலே என்ன என்ன செய்ய போகிறா? நான் ஓவியன் என்றும் தெரிந்தும் ஏன் கண்ணீரண்டை கேட்கிறா? நன்றி மேம்.
1: அருமையா பண்ணீங்க மகேஷ், சிறப்பா இருந்தது, செம்மையா இருந்தது குரலும்.
0: சரி மேம், தொல்லைகிட்ட இருக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் ஹை பிச் பாட்டு கொஞ்சம் பரவாயில்லாம பாடிக்கலாம் மேம். நன்றி,
1: நல்லா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மகேஷ்.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நாகர்கோவிலில் இருந்த மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் ஸ்மார்ட்டாக ஒரு பாட்டு செம்மையாக பாடினார். ரொம்ப அழகான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் இது. செம்மையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க? ஓ, வெங்கமேடு. வளர்மதி மேம் வீட்டுக்கிட்ட.
2: நான் சாந்திங்க.
1: என்ன என்னது?
2: சாந்திங்க பேரு. ஆமா,
1: வெங்கமேடு, கரூர் மாவட்டம் வெங்கமேடு. அப்படியா?
2: ஆமா.
1: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: நாலுபடி தான் பெரிய பாட்டுங்களா?
1: ம், பாடுங்கள்.
2: திரித்து வாழ வேண்டும், சிலத்திரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், சிலர் உழைச்சில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், சிலர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இன்னொரு பாட்டு பாடலாங்களா?
1: பாடுங்கள்.
2: செண்பகமே செண்பகமே, பெண் பொதிகை சந்தனமே, தேடி வரும் மனமே, சீர்திருந்தாள் சம்மதமே. செண்பகமே செண்பகமே, பெண் பொதிகை சந்தனமே.
1: இன்னொரு தடவை வந்தீங்கன்னா பாட்டை ஃபுல்லா எடுத்துட்டு நல்லா பாடிக்கிட்டு வாங்க. ரெண்டு ரெண்டு வரியா பாடிக்கிட்டு இருக்காதீங்க.
2: தேங்க்யூ,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் இருந்து சாந்தி அவர்கள் இரண்டு வரி பாடி சென்றார். சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம்
3: மேடம். திரும்பவும் நான் தான் வந்திருக்கேன், நங்கநல்லூர்லேருந்து கண்ணன்.
1: சொல்லுங்க சார், பாட போறீங்களா? பாடுங்க.
3: பாடலாமா? இதே அம்மன் பாடல் தான், வேற தனி பக்தி பாடல் இது.
1: அப்படியா, பாடுங்கள்.
3: இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு நாலாவது வெள்ளிக்கிழமைங்கிறதால சிறப்பான பாடல் இது. இந்த பாடல் வந்து நிறைய பேர் பாடி இருக்காங்க. அந்த காலத்துல மகாராஜபுரம் சந்தானம்னு ஒருத்தர் பாடுவார், கர்நாடக மியூசிக்லாம். அவர் ரொம்ப நல்லா பாடி இந்த பாட்டை பிரபலப்படுத்தினார். அதுக்கப்புறம் சுதா ரகுநாதன், காம்பே சிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பாட்டை பாடியிருக்காங்க. கச்சேரியில பாடக்கூடியது கச்சேரி பாட்டு தான் இது. லலிதா பரமேஸ்வரி புகழ் பாடுற பாட்டு. இதுல நாலு ராகங்கள் கையாளப்பட்டிருக்கு, புன்னாகவனாளி, அதுக்கப்புறம் இந்த நாதநாமக்ரியா, சிந்து பைரவி போன்ற ராகங்கள் இருக்கு இதுல. இந்த பாடலை எழுதியவர் அகஸ்தியர். பாட்டு மேடம்.
1: பாருங்கள் பாருங்கள்.

ஆடவும் பாடிக்கொண்டாடும்.

நிலை தருவாய். காஞ்சிக்கமேஸ்வரி ஒரு நிலை தருவாய், காஞ்சிக்கமேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், நிழல் என தொடர்ந்த முன்னூல்

பயனை தந்தாய்

0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம். சிறப்பா இருந்தது பாடல், ரொம்ப அழகா பாடினீங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா, நன்றி மிக்கடன்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நங்கநல்லூரில் இருந்து கண்ணன் சார் அவர்கள். அழகான இந்த பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது, ரொம்ப சிறப்பாக பாடினார். பக்தி பாடல் அருமையாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

இன்று கைத்தறி தினம். நமது சபரி வானொலியில் நிறைய சொந்தங்கள் தறி வேலை செய்திருப்பவர்கள், அவர்களுக்கான வாழ்த்து பாடல் ஒன்று இதோ வருகிறது.

0: வண்ணத்து பூச்சி சேர்க்குது பல வடிவம் காட்டி இழுக்குது எங்கு உடைக்கும் தரத்தில் உருவமாகும் உயர்ந்த நூலாடை இது பல பல வெல உடலில் ஜொலிக்கும் அடகு மேலாடை
1: வண்ணத்து பூச்சி சேர்க்குது பல வடிவம் காட்டி

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. நமது சபரி வானொலி நெசவாளர்களுக்கான பாடல். இன்று அவர்கள் தினம், தறி வேலை செய்கிறவங்க தினம் அன்னைக்கு. அதுக்காக அந்த பாடல் எடுத்து போட்டேன். ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் காலர் வந்திருக்காங்க, பார்க்கலாம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் ஈச்சேரி சீராமணியில் அறிவுலகன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறேன். நீங்க நலங்களா?
0: நலமா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சரிங்கக்கா, 22 வரைக்கும் படிச்சுட்டு போலான்னு வந்தேன். பாடல
0: எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? மணி 9 ஆகுது, ஒழுங்கா பாருங்க.
1: சரி சரிங்கக்கா, முயற்சிக்கிறேன். மயக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த

0: தங்களை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அவ்வளவுதான்க்கா.
1: சிறப்பா பண்ணுங்க, பாட பாடதான் நல்லா வரும். பாட வரணும் அறிவு.
0: நான் வந்து இது வரைக்கும் ஒரு 25 வருடங்களாக நான் வந்து வானொலியோட பயணிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் எத்தனையோ தலைப்புகள்ல பேசியிருக்கிறேன், நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனா வந்து முதல் முயற்சியும் வந்து இன்னைக்குதான் வந்து நம்ம சபரி வானொலியில ஒரு முழுமையா ஒரு பாடல் பாடியிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், அப்போ நல்லா பாடிக்கீங்க. நன்றி நன்றி நன்றி.
0: வரும் நாட்களில் முயற்சிக்கிறேன்,
1: நிச்சயமா பாட வாங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி அறிவு நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா எல்லார் பேரையும் சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் இருக்கவங்க பேரெல்லாம். இணைந்து பாடி சென்ற சொந்தம் அருமையாக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினாங்க. பாட பாட தான் பாடலே வரும், டக்குன்னு வந்து பாடினா வர்றது. அப்பவும் பரவாயில்லாமல் பாடினார், நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:54. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி நன்றி வணக்கம்.